0: Минутка веб-радио Гаити на радио Чиплитук.
1: BM ont dit qu'il ferait preuve de souplesse, a indiqué Gary Max. Le comité pour la protection des journalistes CPJ basé aux États-Unis s'est dit consterné par la décision du gouvernement cubain d'interdire à deux journalistes respectés de faire leur travail en ne renouvelant pas leur accréditation de presse.
0: Это была минутка веб-радио Гаити на радио Чиплидук. Tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick-tick